கர்த்தருடைய பால நமனும் நற்புணதே வித்யா வித்யார்த்தி நேர்வலையும். இட் இஸ் தட் விச் கேன் பி கால் எஜுகேஷன் விச் டீச்சர்ஸ் குட் வர்ச்சூஸ் பியூர் இன்டெலிஜென்ஸ் அட்ஹரன்ஸ் டு ட்ரூத் devotion, discipline and duty. That which teaches all these things alone is education. Students will have to learn such kind of education. Artha balamu, dhana balamu, anga balamu, அர்த்தபலமு தனபலமு அங்கபலமு பக்தி முக்துலனே சேவக்கு பணிக்கிறாவு. தி பவர் ஆஃப் வெல்த், தி பவர் ஆஃப் ப்ராப்பர்டீஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராவெஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் would not be able to help you to acquire devotion which can confer on you liberation. Kala vidya balamu kuda